0: போய் பருத்தாளே பல பங்கார தங்கி பருத்தாளே
1: அவளுக்கு பவளுக்கு கா